0: பண்ணிக்கிறான்னு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்,

ஒன்னாச்சு ஒன்னாச்சு ஒன்னாச்சு வளரு நாடு ஒன்னாச்சு புச்சந்தல காயதடி இச்சு மழை இட்டு விடு உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு ஓடு

0: ஜி.
1: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.
2: Alamas mi casa, su mi casa, su.

லவ்வியா ஓவியா நோ வேணாயா, லவ்வியா வாட்டியா நீ மவோயா, டாவியா நோவியா நோ வேணாயா, லவ்வியா

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ் ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ சவுத் ரேடியோஸ் எப்போ

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: Listening to South Radio from world's most livable city to around the world.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: get your feelings from your favorite songs. Only on SouthRadios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். 8 after 8.

0: பாரு.
1: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடாதே, நீ உத்தார் விடாதே.
0: ஆ, உன்ன

நாடவுட்டு பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானிக்கு வயசு வா.

0: favorite hits. Only on southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: Yeah.

get your feelings from your favorite songs. Only on southradios.com. நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். A classic and at the same time progressive.

என்ன கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா?

0: அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.
1: ஐயா பேச்சு இல்லாம கிடக்கான், எதனா பார்த்து செய்ய.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன.

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம்னு இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்க எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.
1: ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் இப்பொழுதே கிடைக்கிறது. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com.
1: Stay tuned with South Radios. South Radios.

Twice. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: southreviews.com. நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: தூக்கு தொறன அடாவடி, தூக்கு தொறன அளப்பற, தூக்கு தொறன தடாலடி, தூக்கு தொறன கட்டுக்கடங்காத.

0: பார்க்க போனமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: அக்கா இதா சவுண்டுடா மக்கிரா தொரமோ வாய
1: கொடிப்பா குப்பத்துல கொசுமரப்போ அடிச்சா.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS. இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஒஃபிஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்.
2: மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: மனதை கொள்ளை கொள்ளும் நான்கு பாடல்கள் அடுத்து வரப்போகின்றது அறிந்து கொள்ள Stay tuned with South Radios.
1: You're listening southradios.com.
0: Stay tuned with South Radios. South Radios.
2: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS. இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS. இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்.
3: எடியே

0: and listen your favorite songs only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடலுக்கு கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோல.
1: மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.

ஏ மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

மனதை கொள்ளை கொள்ளும் நான்கு பாடல்கள் அடுத்து வரப்போகின்றது அறிந்து கொள்ள Stay tuned with South Radio.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
2: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
3: மாடு சுத்தம் மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சுத்தம் மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க

உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ். Get your feelings from your favorite songs only on southradios.com.

அடுத்த வரும் மெட்டுக்கள் நான்கு அறிந்து கொள்ள Stay tuned with South Radio.

0: southradios.com.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
2: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
3: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
4: Yeah, my man, பாட்டு போடியா?
3: Hit it!

காசை நூறு வகை.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் .com.

போயிடுறா அவன், போனா போது விட்டு பொறுக்கி பயம் போலகுது, நம்ம வேலையை பார்ப்பவன். அக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிரிஜா அக்கா கோமலா. மாமா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

மகிழ்விக்க விளம்பர இடைவேளையின்றி நாம் வழங்கும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். ஆப் ஸ்டோரில் ரிவ்யூ வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
2: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது.

நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். Stay tuned with South Radios.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோஸ்

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

You are listening to southradios.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உச்சதோழ. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: மாமா நோட் வச்சுக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ.
1: ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
2: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

your voice. I am sing song. Soup song. Flop song.

0: Critics. Only on southradios.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோஸ்
2: வாடி வாடி வாடி. தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா?
3: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
4: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
3: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா

0: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். ஹிட் ஆஃப்டர் ஹிட்.
1: You are listening to SouthRadios.com.

0: ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: என்னது தப்பாட்டமா? பயாங்க, இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

எப்போவே ஏன் சவ்வா இழுக்கிறேன்? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

உங்கள் ஸ்பீக்கர்ல உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: Stay tuned with South Radio's.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
2: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
3: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

இதயம் கொள்ளை கொள்ளும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். சவுத் ரேடியோஸ் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: listening to southradios.com.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: Stay tuned with South Radios. South Radios.
2: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா.

Gandhi, the mission is on.

0: கேவண்டாவன் போனா போது விட்டு போரிக்கு பயன் போனது. நம்ம வேலையை பாப்பவா. அக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிருஜ் அக்கா கோமலா. மாமா
1: ஒரே ஒரு

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்பல் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

Boutique, don't you worry,

அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

your voice. I am singing song. Soup song. Flop song.

இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: southradios.com. Get your feelings from your favorite songs only on southradios.com.
1: Free I would, mommy. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவுடு மாமு. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொல்லுடா மக்கிரா, துறவ வாய.
1: கம்பத்துல கொடி பறக்கும், குப்பத்துல கொசு பறக்கும், அடிச்சாக்க

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: Listening to South Radio from world's most livable city to around the world.

0: பாரு.
1: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் உண்டாதே.
0: மாவுன்ன

பேசுனா நான் அவுட் பாக்குறீங்களா? சே அடே. ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் வா.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் இப்பொழுதே கிடைக்கிறது. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.

நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. சவுத் ரேடியோ சுடன்.

0: listening southradio.com. உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: குன்றத்தில் கோமரனோ

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

நீ மெச்சலிலே எட்டு தசை கூச்சலிலே தட்டுகிற ஓசையிலே சுத்தி வர்ற சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்க.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. You are listening to southradios.com.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் சவுத் ரேடியோஸ்.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.